ோக சர்வத்தலசர்வசேஷிம் ஸ்வாமிம் சுஷீலசுலபாஸ்ருதபாரிஜாதஸ்ரீவேங்கடேசரணம் பிரபத்யே ஸ்ரீமன் கிருபாஜலநிதே கிருதசர்வலோக சர்வஜ்ஞ சக்தன தவத்ஸல.